தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகத

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் 1975 அக்டோபர் மாதம் முதல் தேதி யஹுதி மெனுஹின் என்பவரால் தொடங்கப்பட்டது. சர்வதேச இசை தினம் 1949 யுனெஸ்கோவால் அடித்தளமிடப்பட்டது. சர்வதேச இசை தினம் இசைத்துறையில் பல அமைப்புகள், நிறுவனங்கள், தனிநபர்கள் ஆகியோரால் பின்னப்பட்ட மிகப்பெரிய வலை பின்னல் இது. இசையின் பல்வேறு பரிமாணங்களையும் பண்பாட்டு கலாச்சாரத்தில் இசையின் தாக்கத்தையும் உலகத்தில் அமைதியும் புரிதலும் உண்டாகும் விதமாக உலகம் முழுவதிலும் 150 நாடுகளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச இசை தினம். உலக மக்களிடையே இசையின் அனைத்து வடிவங்களையும் மனிதனிடத்தில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். இசையை மேடையில் மட்டுமே ரசிக்கக்கூடியது என்ற சிந்தனையை போக்கும் விதமாக சாதாரண மக்களும் ரசிக்கும்படியாக அமைய வேண்டும் என்ற ஆர்வமே இந்த தினம் உருவாக காரணம். உலகம் முழுவதிலும் உள்ள இசை ரசிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு தேசத்து இசையினை இன்னொரு தேசத்தவர் எங்கும் இசைக்கவும் ரசிக்கவும் அன்றொரு நாள் மட்டும் மிக நீண்ட இசை பயணமாக இருக்கும். இரு இசை பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து அதை நிலைநிறுத்தும் பெரும் முயற்சியில் வெற்றி கண்டவர் இவர். தத்தம் பிரிவுகளில் மிகச்சிறந்த தேர்ச்சியுடைய புகழ்பெற்ற கலைஞர்களை கொண்டது இக்குழு. தனது உயரிய நோக்கத்தையும் நிறைவேற்றும் வகையில் தனித்துவம் மிக்க இரு பெரும் இசை பிரிவுகளை ஒருங்கிணைத்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நமது ஒப்பற்ற பண்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இசை சங்கமம். இசை சங்கமத்தில் பங்கேற்கும் கலைஞர்கள் வீணை டாக்டர் ஜெயந்தி குமரேஷ், வாய்ப்பாட்டு அபிஷேக் ரகுராம், வயலின் சாருலதா ராமானுஜம், அக்கரை சுபலக்ஷ்மி, அக்கரை ஸ்வர்ணலதா, புல்லாங்குழல் சிக்கில் மாலா சந்திரசேகர், பிரசன்னா பட்நாயக், சாரங்கி ஃபயாஸ் கான், மிருதங்கம் பத்ரி சதீஷ்குமார், நெய்வேலி நாராயணன், கடம் டாக்டர் எஸ் கார்த்திக், தப்லா உதய் ராஜ் கபூர், ரித்தம் பேட் பிரமோத் கிரண், கீபோர்ட் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன், உடன் வீணை வாசிப்பவர்கள் அம்பரீஷ் அமராவதி, ரம்யா ராகவன், உடன் பாடுபவர் உத்ரா. முதலில் ஸ்ரீ விக்னராஜம் பஜே. ஊதுக்காடு வெங்கட சுப்பையர் சாகித்யம் கம்பீர நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த இந்த கிருதியில் தடைகளை போக்கியருளும் விநாயக பெருமானை துதி செய்துள்ளார் ஊத்துக்காடு வெங்கட கவி. அவரது கவி நயத்தை இசைக்குழுவினர் அழகுற வெளிப்படுத்துகின்றனர்.

டான்சிங் பீகாக். நமது தேசிய பறவையான மயில் ஆடும் அழகை எல்லையற்ற கற்பனைக்கு விருந்தளிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யப்போவதை முன்னரே அறியக்கூடியது மயில். அத்தகைய மயில் ஒன்று தனியே ஆடுவதை ரீதிகவுளை ராகத்தில் விவரித்துள்ளனர். மழை துளிகள் விழத் தொடங்கியவுடன் அம்மயிலுடன் மேலும் பல மயில்கள் இணைந்து அளவில்லாத மகிழ்ச்சி பொங்க ஆடும் அழகினை திஸ்ரம் சதுஷ்ரம் என இருவேறு நடைகளில் கலைஞர்கள் சிறப்புற அமைத்து எடுத்து காட்டுகின்றார்கள். ஆடும் அப்பறவைகளின் மகிழ்ச்சி அலைகள் நம்மீதும் படர்ந்து பரவசப்படுத்துகின்றன. இதோ டான்சிங் பீகாக்.

உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஹிமாலயன் ஹைட்ஸ், திருக்கயிலாய மலைக்கு மேற்கொள்ளப்படும் இடர்பாடுகள் நிறைந்த புனித யாத்திரையை விளக்குகிறது. ஹரிச்சரண் என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. லய நுட்பங்கள் பொருந்திய தாளங்களில் தொடங்கி நெடிய பயணத்தை பூர்ண லலித் எனும் ஹிந்துஸ்தானி ராகத்தில் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இமயத்தின் உச்சியை அடையும் பகுதியானது ஹரிச்சரண் எனும் கர்நாடக ராகத்தில் நாடக பாங்கில் அமைத்திருப்பது சிலிர்ப்புறச் செய்கிறது.

இந்தியன் போக் பெஹாக் ராகத்தில் கணேஷ் குமரேஷ் ஆகிய இரு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அழகிய நாட்டுப்புற மெட்டாகும். இந்தியாவின் இதயமாய் திகழும் கிராமப்புறங்கள் குறித்து இசை கருவிகள் பல ஒருங்கிணைந்து வழங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது.

காஷ்மீர் டு கன்னியாகுமரி நிகழ்ச்சியின் நிறைவாக அமையும் இந்த உருப்படி இந்திய ஒருமைப்பாட்டை சித்தரிக்கும் வகையில் காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான பரந்த பாரதத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது. சிந்து பைரவி ராகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: Now you will be listening a Muthaiya Bhagavatar composition. Kalaratri Swarupini என்றாக் ஊர்மிகா செட்டு ஆதிதாள்.
1: காலராத்ரி ஸ்வரூபிணி ஊர்மிகராகம் ஆதிதாளல்லோ முத்தைய பாகவதர் ரச்சன வின்றாரு.

தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்டு தரக்கிட்

தெரிக்கிட்டு தாக்கு தினா தாதா தெரிக்கிட்டு தாக்கு தினா தாதா.

0: முத்து கிருஷ்ணா மே முதம் தேஹி ஜஞ்சூட்டி ராகம் ஆதிதாளம்.
1: You will now listen to முத்து கிருஷ்ண மே முதம் தேஹி, composition in ராக் ஜஞ்சூட்டி, set to ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: எம் எஸ் அனந்தராமன் அவர்களின் வயலின் இசை கேட்க இருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன், எம் ஏ கிருஷ்ணசுவாமி ஆகியோர் உடன் வயலின் வாசித்துள்ளனர். மாதிரிமங்கலம் எஸ் சாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா, என்னடு ஜூத்துனோ தியாகராஜர் கீர்த்தனை, கலாவதி ராகம், ஆதி தாளம்.

0: நேயர்கள், இதுவரை எம் எஸ் அனந்தராமன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன், எம் ஏ கிருஷ்ணசுவாமி ஆகியோர் உடன் வயலின் வாசித்துள்ளனர். மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி என் சி மாதவ் அவர்களின் வயோலா இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், தென்காசி ஹெச் பரமசிவம் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வயோலா ரிசைட்டல் பை ஸ்ரீ என் சி மாதவ். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ பி ஹரிக்குமார் ஆன் த மிருதங்கம் and Tenkasi Shri H. Paramasivam on the Kanjira. Nigashiyil Mudalil, Pranamamyaham, Mysore Vasudevachar Sahityam, Ragam Gaula, Aditalam. The concert begins with Pranamamyaham, composed by Mysore Vasudevachar, in Rag Gaula, set to Aditalam.

இனி பராத்பரா பாபநாசம் சிவன் பாடல் வாசஸ்பதி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு பராத்பரா கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் வாசஸ்பதி செட் டு ஆதிதாள்.